0: ஜெ மீசகுன்னே பயகுமீஹும் அதாவ தெருவுங்க கொத்தும் எபாமீஹும் நெத்து கொல்லுமர் ராவா எவருங்க அத்தகும் மசக்க குர் ஹிந்து அல்லாஹ் தெபாமீஹும் ந தெவ்வி நிழம ஹந்து மக்குராஷு ஃபஹ எக்கலாங்க தெபாமீஹுங்க கிபை எவருங்க அத்த துருக்குரவ்வி அதி தெபாமீஹும் அல்லாஹ் தக்வாவிர் வாஷு ஹம எக்கனி அல்லாஹ் மூமினும் வக்கீல் குராஹுஷிகமே.
1: ولقد